இன்று உங்களுடன் நான் அனிதா. 438.6 மீட்டர், 684 கிலோஹெர்ட்ஸ் மத்திய அலைவரிசையிலும், 1100.9 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையிலும் எனது ஒலிபரப்பை தினமும் மாலை 5 மணிக்கு கேட்கலாம். இன்று பராபவ ஆண்டு வைகாசி திங்கள் 14ஆம் நாள், மே 28ஆம் தேதி வியாழக்கிழமை. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு.

நேயர்களே, இன்றைய தமிழமுதம் நிகழ்ச்சியில் குரலமுதம், தகவல் நேரம், அறிவிப்பு, சிந்தனை, கப்பல் போக்குவரத்து தகவல் மற்றும் வேளாண் உலகம் ஆகியன ஒளிவுல வரும். முதலில் குரலமுதம். குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொளல். பொருள்: ஒருவனின் குணங்களையும் அவரது குறைகளையும் ஆராய்ந்து பார்த்து அவற்றில் மிகுதியாக இருப்பவை எவை என்பதை தெரிந்து அதன் பிறகு அவரை பற்றிய ஒரு தெளிவான முடிவுக்கு வர வேண்டும். மீண்டும் குரல். குணம்

தகவல் நேரம். வானிலை அறிக்கை. அந்தமான் நிக்கோபார் தீவுகளை பொறுத்தவரையில் கனமழை பெய்யக்கூடும். காற்று மணிக்கு 7.5 சென்டிமீட்டர் வீசக்கூடும். மேலும் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்குள் செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து கப்பல் போக்குவரத்து தகவல்கள். ஃபோனிக்ஸ்மி துறைமுகத்திலிருந்து MV ராணிலட்சுமி காலை 6 மணிக்கு லாங் ஐலண்ட் மற்றும் சொராதீப் வழியாக ரங்கத் பயணிக்கும். பின்பு இக்கப்பல் சென்ற வழியாகவே பகல் 1 மணிக்கு ஸ்ரீவிஜயபுரம் செல்லும். MV பாரட்டாங் காலை 6:15 சகிதீப் செல்லும். பின்பு காலை 8:30 மணிக்கு ஸ்ரீவிஜயபுரம் பயணிக்க உள்ளது. MV நார்த் பேசேஜ் காலை 6:15 சொராதீப் பயணிக்கும். அங்கிருந்து காலை 8:45 ஸ்ரீவிஜயபுரம் திரும்ப உள்ளது. MV ராணிச்சங்கா காலை 11 மணிக்கு சகிதீப் பயணிக்கும். பின்பு அங்கிருந்து பகல் 1 மணிக்கு சொராதீப் செல்லும். பின்பு இக்கப்பல் சென்ற வழியாகவே பிற்பகல் 2:30 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் வந்தடையும். MV ஜாலிபாய் காலை 11:30 மணிக்கு சொராதீப் செல்லும். பின்பு அங்கிருந்து பகல் 2 மணிக்கு சகிதீப் பயணிக்கும். பின்பு இக்கப்பல் சென்ற வழியாகவே பிற்பகல் 3:30 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் செல்லவிருக்கிறது. MV ஸ்டைட் ஐலண்ட் பிற்பகல் 2:30 மணிக்கு சகிதீப் செல்லும். பின்பு மாலை 4:30 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் பயணிக்கும். MV கமாட்டா காலை 5 மணிக்கு சொராதீப் செல்லும். பின்பு அங்கிருந்து மாலை 5:30 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. தகவல் நேரம் கேட்டீர்கள்.

அகில இந்திய வானொலி தனது 90 ஆண்டு கால ஒளிபரப்பு பயணத்தை கொண்டாடுகிறது. June 8, 1936 இந்திய மாநில ஒலிபரப்பு சேவை அதிகாரப்பூர்வமாக அகில இந்திய வானொலி என மறுபெயரிடப்பட்டு தகவல் மற்றும் கலாச்சாரத்தின் முக்கிய அங்கமாக உருவெடுத்தது.

திக்ஷித் பாரத் சிஷா அதிஷ்டான் பில் 2025. இந்தியாவின் உயர்கல்வி முறையை மறுசீரமைத்து தேசிய கல்விக் கொள்கை 2020 செயல்படுத்தும் ஒரு புதிய சட்டம் இது. இது ஒருங்கிணைந்த தொழில்நுட்பம் சார்ந்த ஒழுங்குமுறை கட்டமைப்பை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. பல்கலைக்கழக மானிய குழு, UGC போன்ற பல ஒழுங்குமுறை அமைப்புகளை ஒன்றிணைத்து அவற்றின் அதிகாரங்களை விக்ஷித் பாரத் சிஷா அதிஷ்டான் என்ற ஒரே உச்ச அமைப்பின் கீழ் கொண்டு வருவது. இதன் முக்கிய அம்சங்கள்: உயர்கல்வி நிறுவனங்களுக்கு HELS உரிமம் வழங்குதல், மேற்பார்வையிடுதல், கற்றல் விளைவுகள், ஆசிரியர்களின் தகுதிகளை நிர்ணயித்தல், இந்திய அறிவு மரபுகளை ஒருங்கிணைத்தல், தர மதிப்பீட்டு கட்டமைப்பை உருவாக்குதல் மற்றும் கண்காணித்தல், UGC சட்டம், AICTE சட்டம் போன்றவற்றை ரத்து செய்து அவற்றின் அதிகாரங்களை BBSA மாற்றுதல், நிறுவனங்களுக்கு அதிக சுயாட்சி, வெளிப்படைத்தன்மை, பொறுப்பு கூறலை ஊக்குவித்து ஆராய்ச்சி மற்றும் தொழில் முனைவோரை மேம்படுத்துதல், நெகிழ்வான பல்துறை கற்றல், வேலைவாய்ப்பை அதிகரிக்கும் திறன்களை வழங்குதல், உயர்கல்வி நிர்வாகத்தில் பெரிய கட்டமைப்பு மாற்றத்தை கொண்டு வருகிறது, இந்திய உயர்கல்வியை உலக தரத்திற்கு கொண்டு செல்லவும் போட்டித்தன்மையை அதிகரிக்கவும் உதவுகிறது, ஒழுங்குமுறை செயல்முறைகளை எளிதாக்கி நிறுவனங்களின் சுமையை குறைக்கிறது.

இஸ்லாமியர்களின் முக்கிய பண்டிகையான பக்ரீத் தியாக திருநாள் அல்லது ஹஜ் பெருநாள் என்றும் அழைக்கப்படுகிறது. இறைவனுக்காக தன் மகனை தியாகம் செய்ய முன்வந்த இப்ராஹிம் நபியின் தியாகத்தை நினைவு கூறும் விதமாக இது கொண்டாடப்படுகிறது. பக்ரீத் பண்டிகையின் முக்கிய அம்சங்கள். இந்நாளில் இஸ்லாமியர்கள் புத்தாடை அணிந்து பள்ளி வாசல்களுக்கு சென்று சிறப்பு தொழுகையில் ஈடுபடுவார்கள். வசதி படைத்தவர்கள் ஆடு மாடு அல்லது ஒட்டகம் போன்றவற்றை இறைவனின் பெயரால் குருபானி கொடுத்து அந்த இறைச்சியை ஏழைகளுக்கும் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் பங்கிட்டு கொடுப்பார்கள். இஸ்லாமியர்களின் 5 கடமைகளில் ஒன்றான ஹஜ் யாத்திரையை மேற்கொள்ளும் மதமாகவும் இது விளங்குகிறது. நேயர்களை தொடர்வது வேளாண் உலகம். இன்றைய வேளாண் உலகம் நிகழ்ச்சியில் மாடி தோட்டத்தில் வெங்காயம் சாகுபடி பற்றி தெரிந்து கொள்ளலாம். 4 பேர் உள்ள குடும்பத்தில் வாரத்திற்கு 2 கிலோ பெரிய வெங்காயம் சமையலுக்கு தேவைப்படும். தக்காளி வெங்காயம் இன்றி சமையல் செய்வது கடினம். மழைக்காலத்தில் பெரிய வெங்காயத்தின் விலை ஜெட் வேகத்தில் ஏறிவிடும். கிலோ 100 முதல் 150 ரூபாய்க்கு விற்கப்படும். இதர மாதங்களில் கிலோ 20 ரூபாய், 5 கிலோ 100 ரூபாய் என கூவி கூவி விற்பார்கள். அம்மா பசிக்குது, அவசரமாக ஏதாவது செய்து கொடுங்கள் என கேட்டால் வெங்காயம் தக்காளி நறுக்கி போட்டு வதக்கி சட்டுன்னு சமைக்கிறேன் என்பார்கள். வெங்காயத்தின் விலை ஏறும்போது சிரமப்படுபவர்கள் தாய்மார்கள் தான். விற்கும் விலைவாசிக்கு வெங்காயம் இன்றி எப்படி சமைப்பது என யோசிப்பார்கள். இனி அந்த கவலை எல்லாம் தேவையில்லை. மாடி தோட்டத்தில் பெரிய வெங்காயம் வளர்த்து நல்ல அறுவடை காணலாம். பெரிய வெங்காயத்திற்கு விதை தேர்வு, எத்தனை நாட்களில் வளரும், நோய் தாக்குதல் இன்றி பெரிய வெங்காயம் வளர்ப்பு உள்ளிட்ட பல விஷயங்களை இன்றைக்கு தெரிந்து கொள்ளலாம். பெரிய வெங்காயம் விதை கொண்டு வளர்க்கப்படுகிறது. நாட்டு விதை கடைகள் தமிழக வேளாண் பல்கலைக்கழகத்தில் பெரிய வெங்காய விதைகள் கிடைக்கும். விதைகளின் விலை மிகவும் குறைவே. நன்றாக வளர்ந்த வெங்காய செடியின் பூவில் விதைகள் கிடைக்கும். அதையும் நீங்கள் விதைக்க பயன்படுத்தலாம். நாற்று எடுத்த பெரிய வெங்காயத்தை வளர்க்க வேண்டும். மிளகு சைஸில் பார்ப்பதற்கு பெரிய வெங்காய விதைகள் கருப்பு நிறத்தில் இருக்கும். முதலில் நாற்று தயார் செய்ய 1.1 அடிமண் தொட்டி எடுத்துக் கொள்ளவும். அதில் 60 விழுக்காடு செம்மண், 40 விழுக்காடு கோகோ பீட் கலந்த வெங்காய விதைகளை சுற்றி தூவி தண்ணீர் ஊற்றுங்கள். ஒரு வாரத்தில் சிறிய செடி முளைக்கும். இதை வேருடன் வெளியே எடுத்து நாற்று போல் நட வேண்டும். செவ்வக வடிவ மண் தொட்டியில் 60 விழுக்காடு செம்மண், 20 விழுக்காடு கோகோ பீட், 20 விழுக்காடு மக்கிய மாட்டு எரு போட்டு அதில் வேர் உள்ளே இருப்பது போல் பெரிய வெங்காயத்தை நாற்று நடவும். 15 சென்டிமீட்டர் இடைவெளியில் நாற்று நட்டு பெரிய வெங்காயம் வளர்க்க ஆரம்பிக்கவும்.

சரிந்த வேர்கள் 2 நாட்களில் உயிர் தெழுந்து வளரும். பெரிய வெங்காயத்தில் செம்மண்ணில் இருந்து போதுமான ஊட்டச்சத்துக்கள் கிடைப்பது அவசியம். இதற்காக 1 கிலோ செம்மண் எடுத்து அதை 1 பக்கெட் தண்ணீரில் கரைக்கவும். மண் அடியில் தங்கிவிடும். இப்போது அந்த தண்ணீரை வெங்காய செடியின் மீது தெளிக்கவும். 10 நாட்களுக்கு 1 முறை இப்படி செய்தால் செடிக்கு போதுமான ஊட்டச்சத்து கிடைக்கும். பெரிய வெங்காயம் நன்கு வளர சூரிய வெளிச்சம் தேவை. மண்ணில் ஈரப்பதம் போதுமானது. அதிக அளவு தண்ணீர் ஊற்ற தேவையில்லை.

15 நாட்களுக்கு ஒரு முறை பெரிய வெங்காய செடி மீது பஞ்சகவ்யம் தெளிக்கவும் மீன் அமிலமும் பயன்படுத்தலாம். 5 முதல் 6 மாதங்களில் வெங்காய அறுவடை செய்யலாம். மொட்டு வைத்த பிறகு வெங்காய சாகுபடி செய்து விடுங்கள். மழை காலத்தில் வெங்காயம் வளர்க்காதீர்கள். வேர் அழுகல், நுனிக்கருகள், கோழிக்கால் நோய் தாக்குதல்களை தவிர்க்க இயற்கையான உரங்களை பயன்படுத்தவும். வெங்காயத்தை மண்ணில் இருந்து எடுத்த பிறகு 1 வாரத்திற்கு செடியை காய விடவும். அதன் பிறகு வெட்டி எடுத்து வெங்காயத்தை சமையலுக்கு பயன்படுத்தவும்.

நேயர்களே, நீங்கள் இதுவரை கேட்டுக்கொண்டு இருப்பது வேளாண் உலகம். வேளாண் உலகம் நிகழ்ச்சியில் மாடித்தோட்டத்தில் வெங்காய சாகுபடி பற்றிய தகவல்கள்.

0: காணா கருப்பா வாடா நீயும் இறங்கி வாடா வந்துரு வந்துரு தானா வந்துரு வந்துரு வந்துரு தானா வந்துரு இல்லைன்னா பாட்டு படிப்பேன் உடுக்கை அடிப்பேன் சாத்தானோட கூட்டில் அடைப்பேன் வந்துரு.
1: இத்துடன் தமிழமுதம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்பதை உணர்ந்தால் மனம் அமைதி பெறும் என்ற சிந்தனை வரிகளுடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அனிதா. வணக்கம் நேயர்களே.